0: Sand Dunes with Akshay on Home 92.2 FM.
1: நீங்கள் கேட்கிறது Home 92.2 FM. Home is a feeling.
2: பிசினஸ் லைசன்ஸ் எ கம்ப்ளீட் பிசினஸ் எக்கோசிஸ்டம் டு ஸ்டார்ட் ஆப்ரேட் அண்ட் ஸ்கேல் இன் தி UAE.

0: of the hour.
1: Was brought to you by Al Maraya Car and Bus Rental. Daily, weekly, monthly and long-term leasing. For fast booking, WhatsApp to 050-000-2918.
2: நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங்.

நசாபு அந்த கார காடு அதிலான வந்து தீவு தோற கொண்டு கூறு வாங்கி.